சங்கீதம் தேவிஸ்ரீ பிரசாத், ரச்சன ஸ்ரீமதி ஆலப்பஞ்சர்வாரு, யாசன் நசர், சன் ஆஃப் சத்யமுத்ரி சத்யமூர்த்தி சித்திரம் நுஞ்சி சீதாகாலம் அண்டோ சக்கட்டி பாட்டு விண்ணாரு. వింటూనే ఉండండి ఆకాశవాణి హైదరాబాద్ ఎఫ్ఎం రెయిన్బో 101.9. రెయిన్బోతో జీవితం రంగులమయం. విత్ ఆర్జే మీ లక్ష్మి.